பயங்கினாய். பாபா பாபா அம்பரு பூ அமுருசி அகி குக்கு அசமலபா ரீனனா ரீனனா நா ஹூ இஸ் ஐ கம் டு திஸ் ரீனனா பேஜானு பேஜானு பேஜானு பேபி அவோ பியாரா மாவு சாசுமா யாசோ லலாட்டி மாயா